பிரமானந்தம் பரமசுக்கதம் கேவலம் ஞானமூரத்தி த்வந்த்வ சித்தம் திரிகுண ரசிஷ்டம் சத்குரும் சம் நமாமி.